வச்சு வந்துட்டு சாவிதாட்டி தீச்சு சுவாப கும்பிக்கா நடந்து போகும் மீசனு கையோடு கம்பா சதே அறிமா கட்டிம போலா பதிலோ நிச்சயமா பைபனி நிச்சயமா காசு